அந்த பொருளா தீர்மிக்க தோணா பொருளா விஷயம் பொருளா போய் அதை சும்மா போஸ்